0: வந்தேன் புத்தி மாஹிந்தா
1: யார் மங்கியா சீ ரப்பா மெனும் யார் தே மேரா தோடா ஜியா கம் தவா